0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: தேனிசை அரங்கம்
2: தேனிசை அரங்கம்
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை
1: எஃப்எம் தாளம் வானொலி
2: வானொலி உங்கள் எஃப்எம் தாளம் வானொலியில் தேனிசை அரங்கம் கலைவாணியோடு.

அன்பு மக்களே, இந்த சனிக்கிழமை காலை உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சில இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது, இன்னும் சில இடங்களில் கடுமையான குளிர் நிலவுகிறது. எங்கிருந்தாலும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த நாளை தொடங்குங்கள். நீங்கள் நம்முடைய இன்றைய தேனிசையரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மணி சரியாக 7 ஆகிறது. இன்று வெள்ளிக்கிழமை, ஜூன் மாதம் 27ஆம் தேதி. திருமாலை போற்றும் ஒரு பக்தி பாடல் நம்முடைய உள்ளூர் கலைஞர் காலம் சென்ற இசைமணி ரங்க நாயகி நாயுடு குரலில் திருமாலை போற்றும் ஒரு பழமையான பக்தி பாடல்.

இந்த பாடலை அதாவது ஸ்ரீஹரி பரந்தாமன் இந்த பாடலுக்கு குரல் தருபவர் நம்முடைய உள்ளூர் கலைஞர் காலம் சென்ற அம்மா இசைமணி ரங்க நாயகி நாயுடு. இந்த பாடலை கேட்டாலே கோவிந்தன் திருவிழாவின் இனிய நினைவுகள் மனதில் வந்து விடுகின்றன இல்லையா? அடுத்து வருவது திரைப்பட மெல்லிசை பாடல்கள், பழமையான பாடல்கள். நீங்கள் எந்த ஒரு பாடலை கேட்க விரும்பினால் எங்களுக்கு 4028070 என்ற தொலைபேசியின் மூலமாக அழைக்கலாம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இருந்தால், திருமண நிறைவு நாள் வாழ்த்துக்கள் இருந்தால், அல்லது சும்மா ஒரு பாடலை அப்படியே உங்களுக்காக நீங்கள் கேட்க விரும்பினால் எங்களுக்கு 4028070 4028070 இந்த எண்ணில் நீங்கள் அழைத்து உங்கள் விருப்பமான பாடலை கேட்கலாம்.

பாடல் நீங்கள் பாடவா என்னும் பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் வெற்றி திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள அந்த பாடலை நீங்கள் கேட்கலாம்.

வள்ளுவர் வாக்கு அதிகாரம் கேள்வி 419 குறட்பா. நுணங்கிய கேள்வியரல்லார் வணங்கிய வாயினராத லரிது. அதாவது நுட்பமான பொருள்களை கேட்டு அறிந்தவர் அல்லாத மற்றவர் வணக்கமான சொற்களை பேசும் வாயினை உடையவராக முடியாது. அதாவது நுண்ணிய கேள்வி ஞானமில்லாதவர் பணிவுமிக்க சொற்களை பேசுபவராக ஆவது கடினம். இதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு: இட் இஸ் அ ரேர் திங் டு ஃபைண்ட் மொடஸ்டி அண்ட் எ ரிவரண்ட் மவுத் வித் தர்ஸ் ஹூ ஹாவ் நாட் ரிசீவ் சாய்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். அதனால்தான் நாங்கள்

0: இப்பொழுதும் கேட்டு நன்றாக கேட்டு அதன் பிறகு பேச வேண்டும்.
1: கேக்குதுல வாலிப வயோதிக அன்பர்களே, உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு சூப்பர் ஃபிகரை கரெக்ட் பண்றது. ஆனா அதை விட கஷ்டமான விஷயம் அப்படி கரெக்ட் பண்ண ஃபிகரை கழட்டி விடுறது. கழட்டி விடுறது, கழட்டி விடுறது, கழட்டி விடுறது. என்ன மாதிரி கழட்டி விட கஷ்டப்படுற எல்லா நல்ல உள்ளங்களுக்காக

0: இல்லையா?
1: அன்பு மக்களே, நீங்கள் நம்முடைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மணி சரியாக 7:25 ஆகிறது. இன்று சனிக்கிழமை காலையில் நீங்கள் எழுந்தவுடன் நம்முடைய வானொலியை கேட்டு நம்முடைய பாடல்களை ரசிக்கலாம். இதோ ஹேஷம் என்னும் பாடகர் குரலில் இதயம் என்னும் பாடலை நீங்கள் கேட்கலாம். இந்த பாடலை ரசித்து கேட்கலாம். இந்த பாடலை சிறப்பாக நாங்கள் அம்மா நீலம், அம்மா வனிதா மற்றும் அம்மா தேவி உங்களுக்காக தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.

பொழுதுபோக்குகள் நம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவை. குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு நாள் முழுவதும் குடும்பத்திற்காக ஓடிக்கொண்டே இருப்பதால் தங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்குவது அவசியம். புத்தகம் படிப்பது, தோட்டப் பணிகள், ஓவியம் வரைவது, இசை கேட்பது, தையல், சமையல் போன்ற விருப்பமான செயல்களை நம் மன அழுத்தத்தை குறைத்து மனதிற்கு புத்துணர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் தருகின்றன. நாம் மற்றவர்களை அன்பாக கவனிப்பது போல் நம்மையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஓய்வெடுப்பதும் நம் மனத்துக்கும் உடலுக்கும் தேவையான நேரத்தை அளிப்பதும் சுயநலம் அல்ல, அது மிகவும் அவசியம். மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நாம் தான் நம் குடும்பத்தையும் இன்னும் சிறப்பாக கவனிக்கலாம்.

இன்று நம்முடைய தேனிசை அரங்கம் நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கின்ற ஷமுனி ஊரைச் சேர்ந்த அம்மா நாயகி தமது அன்பு தந்தையை நினைத்து மனம் நெகிழும் உங்களுக்காக இந்த சிறப்பு பாடலை நாங்கள் அன்புடன் தருகின்றோம். அப்பாவின் அன்பு வழிகாட்டுதலும் அருள் ஆசியும் என்றும் உங்கள் நினைவுகளில் வாழ்ந்து கொண்டே இருக்கும். அவர் உடலால் நம்முடன் உங்களுடன் இல்லாவிட்டாலும் அவரது நினைவுகள் அவர் கற்றுக் கொடுத்த நல்ல பண்புகள் என்றும் உங்களுடன் இருக்கும். அவரது உயிர் அமைதி அடைய இறைவனை நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த பாடலை சிறப்பாக ஷமுனிலிருந்து காலம் சென்ற தாத்தா தம்பியா குப்பன், மேலும் அம்மா நாயகி, சந்திரன், சுந்தரன், விஸ்வன், மாலினி, ராஜன்றி, அஞ்சலி, பாலன், குப்பன் குடும்பம், தங்கை சிவகாமி, மாமே விஷ்ணு, ராஜமணி மற்றும் சுமைகிரணியிலிருந்து அனே சினே, உங்களுக்காக இதோ அடுத்த பாடல். டி எம் சுந்தரராசன் குரலில் போனால் போகட்டும் என்னும் பாடல்.

அன்பு மக்களே, இன்று சனிக்கிழமை ஜூன் மாதம் 27ஆம் தேதி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும், திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் என் சார்பிலும் மற்றும் நிலையத்தார் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பல. அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக புலூரூஷ் ஃப்ளக்கிலிருந்து எலிஷா குமாரசுவாமி தமது பிறந்த நாளை முன்னிட்டு, அம்மா ஜேஷா, அப்பா அருவன், தாத்தா காசன், அப்பாய் நீலா, தாத்தா பதன், நஞ்சனி, கிவலன், எலியானா மற்றும் நிவான், அனைத்து குமாரசுவாமி குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. லெஸ்கலியே ஊரிலிருந்து ஆதவன் முன்சாமி தமது பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய தாத்தா ராஜு நாயக்கன் ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். வாழ்த்துகின்றவர்கள் அம்மா ஜேஷினி, அப்பா ருதேசன், அம்மாய் குமிலா, பாட்டி அம்மாய் நாயகி, சுல்யாக்கிலிருந்து அப்பாய் வனிதா, தாத்தா சதா, அத்தே சவிஷ்ணி, அப்பாய் ஜெயமணி, முனுசாமி மற்றும் நாயக்கன் குடும்பங்கள் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். இதே பாடலை நாங்கள் திவன் சக்கரவாணன், நிஷ்தா, நீர்வாணி, நீர்வி, முகிலன் மற்றும் மைபோலிலிருந்து அம்மா அப்பா சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. தயக்கிலிருந்து துன் முன்னியே தமது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார். வாழ்த்துகின்றவர்கள் மகன் புவன், மருமகள் தனலக்ஷ்மி, மகள் அனிச்சம், சகோதரன் கசன், மகன் மஜிலா, அம்பாள் மற்றும் கமி, இத்தனை பேர் உங்களுக்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். கத்ரபோனிலிருந்து யுவனா மற்றும் அழகன் கல்யாண் தமது திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றார்கள். ரிவியா ஜாபாவூரைச் சேர்ந்த அம்மா வினுதா நகமுத்து, நகமுத்து குடும்பம் மற்றும் கல்யாண் குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. இதோ ஆதவன் உங்களுக்காக உங்கள் அம்மா கேட்டிருந்த இந்த கண்ணான கண்ணே பாடல்.

பெல்வி முகல்லிருந்து இளையன் மருதை முத்து தமது பிறந்த நாளை முனைத்து அப்பா மனன், அம்மா பத்மினி மற்றும் சகோதரி நிம்மதி அன்புள்ளாக்கா சிவானி உனக்காக அடுத்த பாடலை கேட்டிருக்கின்றார். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இளையன். அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக செங்காது, மிரிலா, அனன், சான் மற்றும் இகம்பால் செட்டி, சிந்தா சக்கரவானன், வத்லி, சத்யா, நீலா முத்துசாமி, சதா, கமலா, வினோதா, சாரதா, அஞ்சி, சிந்தா, மனுன், கலிங்கே உங்களுக்காக தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்த பாடலை பெஜுதோம்பு ஊரைச் சேர்ந்த அம்மா உமா கங்காது தமது சகோதரன் பேரன் பேத்திமார்களுக்காக பாடலை கேட்டிருக்கின்றார். ராஜன்றி, சிறுவன், சிறுமை, சிறுமி, மகன் மற்றும் அக்கிவா, அனையா, நவிசன், அனைத்து பழனி மற்றும் கங்காது குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. லமிச்சே ஊரைச் சேர்ந்த அம்மா அருமை மம்பத்தா, அம்மா சிரோன், கனகி, பிரிசிலா, பாலன், குமிலா, பரவிதன், வீணா, தனிஷா, ததாரித்னோ, திருவங்காடம், அக்கா சங்கீரா, கமையா, கவனிதா, பிராயன், கருணா, கந்திஷ், பிரேனா, எவா, லமோரி ஊரைச் சேர்ந்த சுஷிலா மற்றும் சீனிவாசன், வக்வல்லிருந்து தனுஷா, அக்ஷய், தலினா, பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த அக்கா மலா, விலோஷா, திருமதி, ரிஷ்வோன்லிருந்து அத்தே சீதா மற்றும் அமே ராஜு, ஜெகம்பரம், அனைத்து மம்பத்தா மற்றும் ஜெகம்பரம் குடும்பத்துக்கு அடுத்த பாடலை நாங்கள் அன்புடன் தருகின்றோம். ரிவ்யா ஜுகாப்பா ஊரைச் சேர்ந்த அம்மா மனுன் பெருமாள் தமது பேரன் பேத்திமார்களுக்கும் பாடலை கேட்டிருக்கின்றார். சோமசேகரன், சோழன், செந்தாமரை, சஞ்சீவன், ஜெசன், சந்தி, கெசிலா, வசந்தா, ரூபி மற்றும் நண்பர்களுக்கும் தமிழவையா சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் அடுத்த பாடலை கேட்டிருக்கின்றார். இதே பாடலை நுவல் ஃபிரான்ஸிலிருந்து புமாலே, கிரீஷ், புஷான், மொகிமுத்து உங்களுக்காக தருகின்றோம். இதோ அடுத்த பாடல் ஒரு விஜய் தளபதியுடைய பாடல். இசை அமைப்பாளர் அனிருத் அவர்கள்.

0: சொன்னா நடா ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: அன்பு மக்களே, நீங்கள் விஜய் தளபதியுடைய தளபதி கச்சேரி பாடலை கேட்டீர்கள். மேலும் இன்று நீங்கள் நினைப்பது எல்லாம் நல்லபடியாக நிறைவேறட்டும். நல்ல உடல் நலத்துடனும் மன நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இந்த வார இறுதியை இனிதே கழியுங்கள். உங்கள் குடும்பத்தினருடன் அழகான தருணங்களை பகிர்ந்து மகிழ்ச்சியான வார இறுதியை அனுபவிக்க என் இனிய வாழ்த்துக்கள். இனிய வார இறுதி நல்வாழ்த்துக்கள். நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி அடுத்த பாடல்களோடு நிறைவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றிகள். மேலும் நம்முடைய அடுத்த தமிழ் நிகழ்ச்சி மொரீசிசு வானொலி 2:11 நீங்கள் அக்கா புவனா அவர்களை கேட்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.